0: வந்து சரியா சில ஹிந்தி எடுத்து வந்து ஆஃபுக்கு வந்து
1: அமீர் வெங்கலா பாகுருசு Nyaraskanya kasa de molok tuma gono parskam da potro andro tamando aw fal india kidiyo ya bentro daji harami kuntu so kawdoni bot ndo da go e kunyandro dalenye tusu minti chilala ishedo